இயக்கடமே சுரவே சுரவினி திசாசி சங்கரா பாசி பிய மங்கூட்டி வய மங்கூட்டி.